நீ சரி சரி சரி சனி சரி நீ சனிதா தானி சரி பாப்பா தனி சமா தானி சரி சாரி சனி தனி சனி தனி தப்பா தபமே த.